தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்திமி ததிமி தத்தனு தக்க தரித தனத தனுத